அண்ணன் பிச்சையில் பிச்சுட்ட மூணுப்பா மட்டுட்டா கூச்சப்பான் கூட்டாங்க தன்னோட உட்காந்துருந்தாக்கான் பல கூச்சப்பா சிங்கு கூடாங்க ஏஜி ஆச்சு கூச்சப்பாங்க பாம்பு உட்காந்துக்கா சிங்காஞ்சிட்டு புட்காவை குள்ளி பாம்பு பார்த்தாருங்க ஐஸ்கேங்கி இண்டு ஆயின் பாலோ தன்னா வாங்க தாக்கும் அண்ணன் நின்று கூச்சப்பா இண்டு புட்டு பாலும் தார வாங்கப்பா ஏஜி ஆச்சு இண்டும் பா வாழ்த்தா கூச்சப்பா காந்தேனாக்கா பாலோ வாங்காந்து நான் தர கூச்சப்பா சுட்டாங்க இண்டுக்கு புட்கா உழறங்கன்னு அலுவலர்க்கும் யாஜி ஆச்சு பாம்பட்டுட்டா உள்ள காஞ்சி கொள்ளேன்பா அழகா கொள்ளன்பா பொட்கா ஏப்னர்க்கும் குஜப்பு குஜப்பட்டுட்டாங்க ஜிண்டு ஜிங்கு மூக்குறிங்க பாம்பா சூட்டாக்கு ஏப்னாக்குங்க நாங்கள் நீ ஜிங்கு பாம்பா டுட்டா உள்ள காஞ்சினி நாங்கள் நீ தன்னு சைப்பு குள்ளினி நாங்கள் நீ தன்னு பிக்க உயாஜினான் குறைபல்லன் தூக்கறாங்க கிளைன் நீலந்தீதான் உண்டு பல்லி மயக்கு பாம்பா சூட்டாங்கு கல்குனி நான் இன்று பல்லல் பாச்சிங்கோடு இன்று புட்கா உழமில்லான் பண்ண பாம்பா டூடங்கு பண்ணதா கேங்கலஞ்சினான் கூறா நினைச்சார் இன்று பல்லல் பாய் வாங்கத்தாக்கு சர்வீஸ் பிஃபாருங்க ஆலாஜி வாங்கன் பல்லு தானா பாம்பா டூடங்கு கண்ணி வாங்கத்தாக்கும் சிங்கம் இன்று கூறாச்சார பண்ணதர் வாங்க பாய் பல்லு தானால் தானா வாங்கற தூக்கறாங்க பாய் கூறாச்சார வாங்கி கூற வாங்கற உயாருங்க தாக்கும் கூறாச்சார வாங்கி சிங்கம் கூச்சப்பா டூட்டாவுக்கு குள்ளு அலமலாய் கூற புரியன்பா ஆணுக்கு கூச்சப்பா டூட்டாக்கும் ஆயினி நாங்கள் இந்த பல்ல மூணு அலமலாருக்கும் பாம்பார் பல்ல இணைந்தாக்கும் புக்குள்ளாருங்க தாக்கும் இன்னும் குழு ஆனை பற்றி மைக்கே கம்ப்ளைண்ட் சர்வீஸ் அங்கே வாங்கப்பேன் நாங்கள் அந்த ஃப்ரீ பண்ணத குள்ளில் பாய் உழை டூட்டாவுக்கு பண்ண குள்ளினி யாஜி ஆஜி பாம்பார் டூட்டாக்கும் குள்ளினி பண்ண புளி ஸ்ட்ரைலிங் கம்பெனிங்க புள்ளிகள் மஞ்சள் பாய் ஆலாஜி வாங்கி nursing homes, home care packages, commerce, HACC service kulu. Tinga nyindo ngurpa na service indo po mentini, munda pampo mentini, munda tinglo ngurpa service puli gabene ko mentini. Polo tena tapela. Ngana nyindo ebnal bai, yaldi yaldi pampa kanyini, yindo ebnal jako kura wangkara uya nididang. நல்லா குறை நாக்கோஜாக்கும் பண்ண பே முன் வாங்கற சுக்கராங்கோஜாக்கும் சுங்கு பல்லஞ்சாக்கும் பாம்பா அங்கே வாங்க பாய் முட்டை இன்று தானா ஏப்பாய் இன்று அண்ணன் குறை பேனந்த செல்லு பேனங்க வாங்க பாய் லேட வாழ்க்கை துணி அண்ணன் குறை இயந்தாக்கும் முட்டை இண்டு நிலங்க இன்று நான் அண்ணன் வாங்கினாங்க அண்ணன்னா இன்று நான் குள்ளேல்கும் முன்னு குள்ளேல்கும் ஏஜி அதே இன்றோ பல்ல ஏப்பாக்கும் சிங்கம் இண்டு மூக்குறேன் ஜூயா இன்னும் இண்டுப்பா தாக்குஜாக்கும் பல ஆலாச்சி உங்களோட சிங்கம் இண்டு பல உயக்குள்ளே நீ கூற பண்ண தர வாங்கதாக்கும் பல கூச்சப்போ ஆல்டேல்கும் இன்றொன்னா வாங்காரன் கொஞ்சாக்கும் கொள்ளேன் மழை கொள்ளன் பார் புட்க ஆல்மினாருக்கும் அவங்களை இண்டுப்போ வாழ்த்தார் மால் பெற்றுட்டா கொள்வன் பம்பம் கஞ்சனிங் ஹெல்த் கேர் கிளினிக் ஸ்டாஃப் முண்டா ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கண்ணன்னா கூற தரான் இன்று அண்ணன் ரிங்கம் ஐஸ்கே கம்ப்ளைண்ட் ஸ்கீமுங்க நம்பர் நாங்காதாங்க 1-800-550-552 நம்பர் பண்ணது பிறகு 1-800-550-552 குழு இன்று அண்ணன் இந்த நவ ஐஸ்கே கம்ப்ளைண்ட்ஸ் .gov space .gov.au